ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். என் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காதுஹு. தலிவந்தோப் ஷக் மி பசான் ரத்லு ஜமாச் தோர் பஜஹான் ரத்லு. தலிவந்தோப் ஷக் மி பசான் ரத்லு ஜமாச் தோர் த ஜஹான் ரத்லு. யவ்ஷாத சிஜே கி பிரிய கோஸ்தமா சம் பஹுதே கமி கப்கான் ரத்லு. ஒருத்த பஹ்லோ பை குர்பான் ராத்லோ.